0: தேசி ஸ்வாக், தேசி ஸ்வாக, பாலிவுட் டாக், ஃபன் ஏசியா, ஃபன் ஏசியா.
1: He's got very little time.